அஜெபை போனா முடிக்காவோ கொந்த குடகே அகெந்து போ சிறு பயப்புனை தப்பு உரை தஞ்சு எந்திரல் ஹொரு சவுசன கப்பு குப்பு குஜிரோ அவந்தே ஆய் அமம்பாய் குலந்திரியோ ஹரேசுயிட்டா இப்பதுப்பே யுகாங்கு மீமே ஒஞ்சி மத்து மொய் போஞ்சக்கன் திரு குவாய் சனமோ மைத்தேய் இப்போத்துக்கு அகுனா நுவா Arroyo piro un sapona ita gau albiku imroti ari resrine no petu ubore hobo ka aguina pamure ita ume mava pandei samburika o ko ubia peroi ko